0: சந்திரி இப்போ உங்க கூட அவுத்தி வரீங்க தி ரொம்ப
1: Wadom prukire kama mkati sengi mshemwe ni ngoma mkati mshirongwa cho vatetembe kama mshirongwa kama mshokungano shino zui, shino zui, shino zui mtetembe mwe. Ngoma mkati.